0: தாவிரி மதமிசகி குதோல்தா குன்றாப்பம் தம்ஃபா தேவி கோஜிமேம் சூர்சந்திர சர்மாமதி கேற்றிமேம் அருணாதேவிதிகி மதமிசை ஓங்கக் மதமதம் ஒய்னா செரிங்ப சிங்தி மதங் சிக்னா ஹவாய்வம் விஜய் சிங் நரேந்திர நிங்கோம்பாமதி பிமோல் ஜோங்தாம் தரம் சந்தோக்சரிவசி ஆகாஸ்வானி ஃபால்கி கங்லா சென்னெல்தகினி.
1: Hello, Kungal.
2: Pa kuding geroi ba thangja kungang gi thorom da sandok chaba hello kungang live phone in program lakliba august ki tangkun mapal numidangi pung taruk mini nefuda sandok chagani
1: thamjari beramda nongju thade yen singi section thaura
2: expert in election bigada ba dr asim suresh kumar retired chief technical officer kvk tamenglong
1: mian ne studio ki telephone number
0: 9362-3278-dial-to-bidura-sharuk-yabiyo-hello-khungan-agas-mani-infal-hausing-matam-isa-gi-kudul-da-matang-matang-wina-tavir-si-ahan-madasam-na-sayuri-yung-lusi-lao-koyri-si-rao-asam-na-sayo-bishi-say-sik-libasing-numay-tem-so-lindro-madi- கேட்டுமே விசுவசீர்வி செய்தியங்க கைஷம் விஜயகுமார்.

புக்ரம்பம் ரீதா தேவின சக்பா மத்தமிஷை தவிரே சேரிங்பசிங்தி தனவி நௌரேம் எலாங்பம் இனவுச்சா அமதி திங்பாய் ஜம் ஸ்வரன்குமார் அதோம்ன தௌரம் தாவிரிப சே காசுபானி இம்ஃபால்கி கங்லா சென்னல் தகினே ஹவுசிக் நகக்கி மத்துங்தா வெஸ்டர்ன் மியூசிக்கி தௌரம் பங்பிரகனே.